0: ராஜா.
1: டு லிசன் டு ரேடியோ சுருவி
0: 107.9 HD3
1: மொட்டமொதட்டி 24x7 தெலுங்கு ரேடியோ இன் அமெரிக்கா
0: டாலஸ்கி ஓஜி ரேடியோ ஸ்டேஷன் 107.9 FM HD3.

ஆண்டு எந்த தெரியும் வயசுடன் பிரேமிச்சுனால மோசம் சேஸ்தா தெரியுது கதா ஜூலியட். ఎందుకు నమ్మించినావే?